இது பெல்காவிய மொட்ட முதல சமுதாய வானொலி கேந்திர பேனுத்வனி 90.4 FM KLE கனசு காரியக்ரம விது KLE சித்திரமாலா மதுரவாத கீதைகள காரியக்ரம நிமொனிகே நானு மஞ்சுநாத் பை ಮುಂದಿನ ಗೀತೆ ಶಿವ ಅಂತ ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. ಚಿತ್ರ ಜಾಕಿ, ಗಾಯಕರು ಟಿಪ್ಪು, ಸಂಗೀತ ನಿರ್ದೇಶಕರು ಯೋಗರಾಜ್ ಭಟ್. ಹಾಡನ್ನ ಕೇಳಿ ಆನಂದಿಸಿ.